0: அன்பார்ந்த மொரிஷியஸ் வானொலி ஈரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வியாழக்கிழமை பகல் வணக்கம். பகல் 12:30 மணி ஆகிவிட்டது. 810 கிலோஹெர்ட்ஸ் மத்தியில் மொரிஷியஸ் வானொலியில் ஒவ்வொரு வியாழக்கிழமையில் பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை இந்த ஒரு மணி நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையரொளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

கிழமை இன்றைக்கு ஜூலை 23ஆம் தேதி நம் மாதத்தின் ஆதி மாதத்தின் 7ஆம் நாள். இத்தனை சிறப்பு மிக்க இந்த ஆடி மாதத்தில் இறைவனுக்கு விரதங்கள் இருப்பது சிறப்பானது. விரதங்கள் இருப்பதால் பல விதங்களில் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம். பக்தி பொங்கும் பாடல்களின் நிகழ்ச்சி வரிசையில்

மாதம்தான் துவக்க மாதமாக அமைகிறது. மழைக்கால துவக்கமான அடியில் நல்ல மழை வேண்டிய முதல் நலம் பெறவும் நோய்கள் வராமல் இருக்கவும் நம் முன்னோர்கள் பல திருவிழாக்களை கொண்டாடி அம்மனுக்கு வழிபாடு நடத்தினார். இறை வழிபாட்டில் சிறப்புடையது ஆதி மாதம்.

ஆடி திருவிழா என்பது பக்தி, விவசாயம், முக்கியத்துவம் மற்றும் சமூக பிணைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பன்முக கொண்டாட்டமாகும். குண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அந்த அழகிய மதுரையில் மீனாட்சி.

வாழும் மணக்க வந்த வள்ளுவன் வாழ்க, தமிழ் இனிக்க அவர் தந்த திருக்குறளே வாழ்க. இன்றைய குரல் இல்வாழ்க்கை அரட்டுப்பால், இல்வாழ்க்கை டொமஸ்டிக் வர்ச்சு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. விளக்கம்: ஓர் இல்லற வாழ்க்கையில் அன்பும் அறனும் இருந்தால் அந்த இல்லம் நல்ல பண்புகள் நிறைந்ததாகவும் அனைவருக்கும் பயன் தரும் சிறந்த வாழ்க்கை ஆகும்.

0: இந்த வாழ்க்கையின் அடிப்படை அன்பு ஒற்றுமை அறநெறி ஆகியவையாகும், அதாவது மரியாதையும் ஆகியவையாகும். இவை இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் என்றும் நிலைத்திருக்கும். வாருங்கள் இக்குறப்பாக்களை நாங்கள் கேட்போமாக. பாடலின் இசை மூலமாக பாரத் ராஜ் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார் இல் வாழ்க்கை டொமஸ்டிக் வச்சு.
1: இல் வாழ்க்கை
2: இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை.
3: De celui qui soutient les trois autres classes, leur permettant ainsi de remplir leurs devoirs respectifs, on peut dire qu'il mène vertueusement la vie domestique. Celui qui mène vertueusement la vie domestique est le soutien des ascètes, des indigents et des morts. Envers les cinq, il faut remplir ses devoirs. Les âmes, les dieux, ses hôtes, ses parents et soi-même. Telle est la vertu suprême de la vie conjugale. Ceux qui, dans l'acquisition des biens, écartent les moyens répréhensibles et partagent leur repas avec d'autres, ne connaîtront jamais une existence misérable. L'amour et la pratique de la vertu dans la vie conjugale sont à la fois le devoir et la récompense de cette vie.
4: அறத்தாற்றினில் வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போவை பெறுவது எவன்.
3: Quel avantage y aurait-il pour celui qui mène une vie conjugale vertueuse à entrer dans un ordre quelconque, c'est-à-dire l'ascétisme ?

திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி. இதுவரும் உங்கள் நிகழ்ச்சி அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும் இனியவை, என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் இதுவரும் முத பாடல் சின்ன தம்பி பட

0: Adel aku.
1: சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான். குழந்தைங்க பசி எல்லாம் இனி தீந்து போயிடும்.

சின்னத்தம்பி திரைப்படத்தில் இடம்பெற்றவாறு எழுதிய பாடலை மனோ குரலில் இசைந்த இளையராஜா அவர்கள் இசையமைத்திருக்கின்றார்.

தீவிரமான ஒரு காதல் பாடல். புகழ் படத்து பாடலாகும். நீயே வாழ்க்கை என்பேன், தன் காதலியே தன் உலகம் என்றும், அவளின்றி தன் வாழ்க்கையில் வேறொன்றும் இல்லை என்றும் ஒரு காதலன் உருகி கூறுவதாக கவிஞர் முத்துக்குமார் எழுதியுள்ளார்.

முப்பது மணி வரை இந்த மத்திய வேளையில் மகளிரே மனதையும் நாளையும் இனிமையாக உங்களுக்காக சில எளிய குறிப்புகள். மத்திய நேர புத்துணர்ச்சி, அதாவது மத்திய குளியல். இந்த வெயில் நேரத்தில் முகம் மற்றும் கண்களின் சோர்வை நீக்க குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவுங்கள். பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் கலந்த நீரை முகத்தில் தெளித்தால் உடனடி புத்துணர்ச்சி கிடைக்கும். மேலும் இந்த மத்திய நேரத்தில் உடல் சோர்வை அடையாமல் இருக்க இளநீர் அல்லது பழ சாறுகள் பருகுங்கள். இது உங்கள் சருமத்தை என்றும் ஜொலிக்க வைக்கும். பாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். இது உங்களுக்காக நான் வழங்கும் அருமையான ஒரு பாடல், தாழம்பூ முடி முடிச்சு.

இந்த பாடல் ஒரு பெண்ணின் தூய்மையான பக்தி கலந்த காதலையும் அவளது பாரம்பரிய அழகையும் விவரிக்கிறது. ஒரு பெண் தன் மனதில் உள்ள காதலை வெளிக்காட்ட முடியாமல் தவிக்கும் உணர்வை கவித்துவமாக வெளிப்படுத்துகிறது.

தேவாராகம் படத்து பாடலாகும். ஒரு பெண்ணின் திருமண கோலத்தையும் அவளது அழகையும் விவரிக்கும் ஒரு மங்களகரமான வாழ்த்து பாடலாகும்.

நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காடல் வானிலை படத்து பாடல். 2000 வெளிவந்த பாடல். குரல் கொடுக்கின்றவர்கள் அனுராதா ஸ்ரீராம், ஸ்ரீனிவாஸ் ஆகிய இருவரும்.

0: இது உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

மலர்களே மலர்களே, இது என்ன கனவா? மலைகளே மலைகளே, இது என்ன நினைவா? உருகியதே எனதுள்ளம். மனதில் உருகி வைக்கும் இந்த பாடலை

இந்த உலகத்தில் உள்ள பூக்களுக்கு பேசும் நாக்கு இருந்தாலோ அல்லது வீசும் காற்றுக்கு வாய் திறக்க முடிந்தாலோ அவை வேறு எதையும் பேசாது. நம்முடைய காதலே மட்டுமே உலகிற்கு பேசும். வைர முத்துவின் வரிகள் காதலை வெறும் மனித உணர்வாக மட்டும் காட்டாமல் அதை இயற்கை வானம் பூக்கள் காற்று மற்றும் நிலவோடு ஒப்பித்து ஒரு தெய்வீக காவியமாக மாற்றியிருக்கின்றன.

உங்கள் நிகழ்ச்சியில் இறுதிக்கு வருகின்றோம். அதாவது நான் வழங்கிய உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் பிரீத்தி அவர்கள் வழங்கும் மராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுடைய இன்றைய நாள் மேலும் மிகவும் இனிமையாகவும் வெற்றிகரமாகவும் அமைய என நான் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளம் நிறைந்த நன்றியை வணக்கம் நேர்களே.

0: This is Radio Marches.
1: Assalamu alaikum. Kim to Mauritius.
2: Namaskar.
3: Shotarandariki Hrudaya Purvaka Namaskaram.
4: Ungal anaivarukkum vanakkam.
5: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
4: இசையருவே புவனேஸ்வரியோடு இசையருவே வேவ் புவனேஸ்வரி.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, மாலை நேரத்தின் அமைதியோடும் இசையின் இனிமையான தருணங்களோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் உங்களுக்காக பக்தி பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம்.

மாலை சூரிய தனது பயணத்தை நிறைவு செய்து இரவிற்கு வழிவிடும் இந்த அழகான தருணத்தில் இசை நம் மனதிற்கு ஓர் இனிய தோழனாக மாறுகிறது. ஒரு நல்ல பாடல் சில நேரங்களில் ஆயிரம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை நமக்குள் எழுப்பிவிடுகிறது. அந்த இனிய உணர்வுகளை தர வரும் அடுத்த பாடலை கேட்போம்.

வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு பாடல் இருக்கும். மகிழ்ச்சிக்கும் ஒரு பாடல், நினைவுகளுக்கும் ஒரு பாடல், கனவுகளுக்கும் ஒரு பாடல். இசையின் அதிசயம் என்னவென்றால் அது ஒவ்வொரு இடமும் வெவ்வேறு கதைகளை பேசுகிறது. உங்கள் நினைவுகளை வருட வருகிறது அடுத்த பாடல்.

இரவின் வருகையை அறிவிக்கும் இந்த அமைதியான நேரத்தில் மனதை மெதுவாக வருடும் மெலோடிகளுக்கு ஒரு தனி அழகு உண்டு. அந்த அழகை இன்னும் கொஞ்சம் ரசிப்போம்மா.

வானில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கும் நேரம் இது. இந்த நட்சத்திரங்களை போல சில பாடல்கள் காலம் கடந்தாலும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாடலை கேட்போமாக.

சில பாடல்கள் நம்மை சிரிக்க வைக்கும், சில பாடல்கள் சிந்திக்க வைக்கும், சில பாடல்கள் பழைய நாட்களை நினைவூட்டும். ஆனால் எல்லா நல்ல பாடல்களுக்கும் மனதை தொட்டு செல்லும், அதுதான் இசையின் மாயம். அடுத்த பாடலை கேட்போம்.

வானொலி நேயர்களே, இசை அறிவியலும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு, வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: வணக்கம்
2: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹை ஆப் சபி கா.